நகேத்தானின் தின்றதன் சந்தி ஒங்பொங் பன்று பிரந்தன் கிரங்போரான் பன்றும் குன்றத்த ந கொன்றின் ந கழின் பின் பூவான் கிரங்கான்று பிரார்யோத்த யூ கிரோங் கூராஜி நீற்றி மாலா தே பண்ண பான் நதன பிரன்றாவ் ஜாயி கோகாயி கம்ன ரோரத்தா